0: காஷி பாம்பேஸ் சர்தார்.
1: தோபா தோபா, யே ஆஜ் மேரி சஷ்மே ஆவாரா, க்யா தேக் ரஹி ஹே நஜாரா, கே மிரா ரக்கீப் தேரே கரீப், அரே கூட்டே நசீப்,
0: ஆப்கி தாரீஃப்.
2: ஏக் ஆஷிக் கரீப்.